0: போன அறிவி நான் நான் போற ரோய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒரு அங்கை போவானா ஸ்டார் 3-4-1 ஓட போகி இப்புகின் கரினம் இந்த போற ரோய்
0: இந்த போற ரோய் இந்த போங்கி நான் ஓவத் தாரா துவான தேக்கி கபாய் தென்மத் தாரா துவான போயின்ஸ் ஒன்னோவத் தேக்கி கபாய் ஓவத் தாரா தென்மத் தேக்கி கபாய் மினவத் தாரா துவான தேக்கி கபாய் ஒன்னோவத் தாரா தென்மத் தேக்கி கபாய் வன்மத் தாரா ஒன்னோவத் தேக்கி கபாய் ஓவை தேவின துவான தாரா வன்மத் தேக்கி கபாய்
2: இம்மத் ரோயிர கொர்ணப்பா
0: ஒரு நம்ப